0: தேனா நட்டு சீ பண்ண மாதிரி கேட்டோம்.
1: Hi, my name is Marcus Finlay and I'm from Barclay Tablelands, and you're listening to Wanindja Curry Music Show on 8CC in Ellison, Tennant Creek.